லைஃப் மந்த்ரா, லெட்ஸ் டாக் அபவுட் லைஃப் மந்த்ரா வித் ஆர்ஜே இதுநான் இன் த ஷோ. ஆல் இஸ் வெல் ஆர்ஜே இதுநான் இன் த மார்னிங் ஷோ, ஃப்ரெஷ்னஸ் லைவ் ரேடியோ கா ஃப்ளோ ஆன் எம்ஜிஎம் 90.8 எஃப்எம். ஜிந்தகி மே நா தோ சப்ஸே படா கஜானா கியா ஹை, பைசா, ஷோஹரத் யா ஃபிர் ஃபிட்னஸ் யா ஸ்டேட்டஸ். யார் இஸ்மே சே ஹை ஃபிட்னஸ். ஜி ஹா, சேஹத் அச்சி ஹோ தோ ஹர் காம் ஆசான் ஹோ ஹி ஜாதா ஹை, மன் குஷ் ரஹதா ஹை ஔர் ரிஷ்தோ மே பி மிட்டாஸ் பனி ரஹதி ஹை. ஔர் அச்சி சேஹத் கே லியே கோயி படே படே மந்த்ர கி ஜரூரத் நஹி ஹை, பஸ் சோட்டி சோட்டி ஆதத்தே சாஹியே. சுபா உட்கர் 5 மினட் கஹரீ சாஸ் லியே, ஆக்ஸிஜன் கி சப்ஸே படி எனர்ஜி ட்ரிங்க் ஹை யே. கானா தீரே தீரே ஔர் தியான் சே கஹாயே, மொபைல் தேக்தே தேக்தே நஹி சம்ஜே. ஔர் தின் பர் மே கம் சே கம் 8 கிலாஸ் பானி ஜரூர் பியே, கியூகி ஹம் லோக் தோ பானி பீதே ஹை நஹி ஜாதா. ஔர் ஹா, நீந்த் பூரி கர்னா சப்ஸே ஜரூரி ஹை, ராத் கோ 7 சே 8 கண்டே ஆப்கி பாடி கோ ரிசார்ஜ் கர்னே கே லியே. தோஸ்தோ யாத் ரக்கியே, சேஹத் டீக் தோ சப் குச் டீக் ஹை, பைசா பாத் மே கமாயா ஜா சக்தா ஹை, லேகின் சேஹத் அகர் பிகட் கயி தோ சப்ஸே படா घाटा वही होता है. सेहत पर ध्यान दीजिएगा और अपनी मुस्कान की चमकान बरकरार रखिएगा. यही था आज का लाइफ मंत्रा में फिटनेस के बारे में कुछ एक मंत्रा, जो आई होप कि आप फॉलो करेंगे. नहीं भी करें तो करने की शुरुआत कीजिएगा एक छोटी सी चीज से. हर सुबह सुबह बस 5 मिनट गहरी सांस अंदर लेना और बाहर छोड़ना, ये एक चीज कीजिएगा, आपको बहुत सुकून मिलेगा. क्योंकि मैं भी करता हूँ और सुकून क्या होता है, उस वक्त महसूस होता है. सो ट्राई कीजिएगा, मुस्कुराते रहिएगा. ऐसी लाइफ मंत्रा के लिए आरजे अदनान के साथ सुनते रहिएगा.